ஆகும் சீரா போய் இத்தரோனக முத்துக் ஓனா மூஜிக புரக்கிட பிர்மாய் இத்த செய்பரேஜாக முத்துக் ஓரசாம் கபாசிதர்னியா இத்த மக் ஃபேட்டோ நோமானே மில்லேனியுனியா இத்த மக் சாபெடோரியா நோ கிரியாத்திவிடாடே நெபேஹோலா இசி லியங் இடா ப எனர்ஜியா ஸ்பிரிட்டு நெபேனாக் லோகே ia interconnect sao obuat hotu-hotu ita mak mudansa foa tembrani atu kura larang no liu hakarak se sentru transforma sao niang ita hakarak rekonyese itenya ang konjuntu no itenya santidade hakarak dezenvolve hodame bit no domi ita maksai sasi, konaba, moras, no injustisa, nebe haleu ita. Hakarak sai belung ihaluta. Ita fiar ia igualidade, no diversidade. Respeita ita nye diferensa sira. Ita fiar kata, fo mak hahalok simunia. Iha kura ita ang rasi, ita kura ita nye mundu. Ita fiar kata, ita hotu ia interkoneksaung nyelarang. Parte husi beala sira, nolabari sira nebe mai, parte horai, mundu no fitun sira. Amen.